தேவரன் அல்லாஹாய் எகலாங்க ரசூலாயா தெக்குள் வருவி கமட்டகை அல்லாஹாய் எகலாங்க ரசூலாயா தெக்குள் வரு மீஹா தன்னாஷே ஃபஹே ஹம கஷ்வரும் அல்லாஹி ஒகூப கதஃபத வெகும்வா ரஸ்கலாங்கே.

வருவானம எபாமிஹுன ஹக்காய் பாத்தில் வைக்குறான மகு எக்கலாங்க தக்கவானதே அதித்ய பாமிஹுங்க கிபயும் குஃபாஃபத ஃபில்லவானதே அதித்ய பாமிஹுன ஃபாஃப ஃபுஸ்ஸவானதே அல்லாஹ் ஈ பொடுவெகிம் வா ஃபதுலு அந்தகம்க வெறி ரஸ்கலாங்கே.

0: ஐஷா, அழகுடுமே ஸ்கூலுக்கு செபத்தி விதோ வர உணர்வெளி தரி வரும்.
1: அழகுடுமே ஸ்கூலுக்கு செபத்தி வர உணர்வெளி தரி வரும். வர ஃபஹோர் வரைவம் ரீஷா நைங்கேத ராஜாகி கொம்மி ஸ்கூலுக்கு கவஸ் மிஃபத உணர்வெளி எத தரி வரும் நெத்திபே மதர்சா கொதிங்க கடியாக்கி கொம்மி ஹஃப்தாக் கவஸ் கேண்ண ப்ரோக்ராம் என்னும்
0: மீ ப்ரோக்ராமும் மிக எனஸ் தேனி வர உணர்வெளி தரி வரும் தகைக்கு வாஹகதா